மகளிர் மூன்று பலர்களும் கீழ்த்தன தோட்டியை வழங்குவது காமப்புறப்பட ஹத்தோட்டியில் லியாண்டர் பாக்சன் ஷேகடா 100.6 மற்றும் லாண்டா சயோப்ரின் ஷேகடா